தெளிவினை சர்வமுனுகாந்து திரஷ்டனேனு நிகுலனாகண்டே அந்யமேதியுனு.